புல்லென்றதல் நகியேங்கி கற்கரி லிகேதி கொம்மட்டல் நஞ்சுலேன் யோ.